0: பாபம்
1: விஷால் ஆப்டிகல்ஸ் மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம் லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் கொட்டாரக்கரா

0: நாடினொப்பம் நாட்டார்கொப்பம்
1: கேட்க போகிறது காற்றின் மொழி.
2: காற்றின் மொழி,
1: காற்றின் மொழி, your favorite Tamil hits on Asraya FM 90.
2: Oliya Isaya.
1: கேட்காம் எல்லா சனியாழ்ச்சியும் வைகுந்தேரம் 3 மணி முதல் 4 மணி வரை. ஸ்டே டியூன்.

அருண கிரணமணியும் உதயம் அதிலுதிர்ந்து சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்க தேடி அழுகுன்னு பிரேம சாயுஜ்யம் அசிதல் அசிதலாசியம் சரசமதுர சுமசரங்களெய்து அமிர்த புலின பிரணய பரிதராகம் ஹிருதய தரளம் மலர்ந்து குஞ்சமாயி ஹரித புவனம் அனுபவ ஸ்வர

0: நாடினொப்பம் நாட்டார்க்கொப்பம்.
1: தங்களது யூதர்கள் தின்ன தங்களது யூதர்கள் தின்ன தங்களது யூதர்கள் தின்ன தங்களது யூதர்கள் தின்ன தங்களது யூதர்கள் தின்ன தங்களது யூதர்கள் தின்.